தாயாய் வினாடி பண சாயாய் விழாவோ மியூசிக் கராஜ் ஆக நின்று அது அம்மாத்துக்கு இன்னே பிரணேஷா தியாகராஜா ஐ திங்க் பேக் புலாவிட்டு அப்படி டாக் தேவால் கத்தா கராதங்க அப்படி அல்லது பேக்கெட்டே அண்ணா அதான் நீ உசாலத்தை ஆய் அப்படி அம்பெண்ட வேணும் என்ன சார் மே பயதி மிஸ் சொன்னா மே பத்துட்டு என்ன இல்லைங்க பயதி என்னோட சான்ஸ் காக்தீரோ பிந்து ஹத்தாய் பிந்து துணாய் அணு துணாய் பஹாய் அணு துணாய் ஹத்த மங்க ஆயிட்டு நம்பிக்க மத்தக்கிறான் பிந்து ஹத்தாய் பிந்து ஐ துணாய் அணு துணாய் பஹாய் அணு துணாய் ஹத்தா போய் நம்பிக்க விவருத்தாய் மே பத்து ரெண்டு கிட மத்தக்கிறனா இமத் நேத்தம் அப்பி போஸ்ட்டுக்கு தீனவா கமெண்ட் காக தானுவாட்டு புலுவா யான லக்கண்ட ஃபேஸ்புக் பேஜ் கிட்ட ගියට පස්සේ වැඩ බලාගෙන පුළුවන් අපේ වෝල් පෝස්ට් එක එකට කමෙන්ට් එකක් දාලා ප්‍රණේෂත් එක්ක කතා කරන්න ප්‍රණේෂගෙන් අහන්න දෙයක් තියෙනවා නම් ඒක අහන්නත් වාර chance එකක් තියෙනවා අලුත් පැයදී හම්බෙමු.

0: இவற்றையே நுண்ணியனகட
1: ஆதரவின்ஜோதி
0: இருதா ராத்திரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: ரிதம் வைப் பீட் இக்கிட்ட மிக்ஸ் வெட்டர்.

0: திரையே நுண்ணியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரிய
1: தாவலே ஏன லங்காவும் அஹ

கட்டுரை நொமியன ஹட ஜோதி இருதா ராத்திரி ஹத்தட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.

சமய சூத்திர தேசனாவ மகா காருணிக புதுரஜானன் வகன்சே விசின் லோக சத்வயா வெத அனுகம்பாவின் தேசனா கரணலது ஆரக்ஷக பரித்ராண தேசனா அதரின் மகா சமய சூத்திர தேசனாவ அதி விசேஷ வூவகி தாரகா சமூகய பிரிவரா பெபலின பூர்ண சந்திராசே எதா கபில வஸ்து நகராசன்னே மகா வனபித ஏகாலோக கரமினி சமஸ்த மகா விஸ்வதலேம புத்தஞா சத்ரேட ஹசு கரமினி பவத்மன லத மே தேசனா விசேஷேன்ம சஜாயனா கிரின்னே சம்யக் திருஷ்டிக திவி தேவதாம் வான்சேலாகி எல்ம மெல்மஹா ஆசீர்வாதே அபேக்ஷாவினி எதா புதுரஜானன் வஹன்சேகே ஸ்ரீபாத மூலிஹி கௌரவா விவாதன பூர்வகவ தச தாசக் சக்ராவாட்யன் சித சபமினி மகானுபாவ சம்பன்ன திவ்ய கணயா புதுரதுன் சரண கிய யம் பிம்பதி வீணம் ஏ அய கிசிதா அபாயகாமி வன்னி நெட்டே கியமின் புத்த பிரமுக ஸ்ராவக சங்க ரத்னேட சொகிய அத்தியந்த கௌரவிய புதுகலக மே வனாஹி விஸ்வகத திவ்ய சக்தின் ஏகராசி கரமினி ஜீவித்தேட எலமின சகலாந்தராய துருகுட சித சாந்திய செலசீமேலா மகோபகாரி வன பரித்ராண தர்மியக்கி சியலு தெரியன்கே ஆசீர்வாதிய பினிச ஏ மகானுபாவ சம்பன மகா சமய சூத்திரிய செத்தஹ சிதின் சஞ்ஞானிய கருண் லபன்னே பூஜ்ய கணி குமுரே சாந்த சுவாமின் வகன்

சலக்கிரி ஜய பீரித்த சியலு ரோகியான்ட்டது யக்ஷ பயட்டது கிரகதோஷ வளட்டது யஹபத் பிரதிபல அக்கர தின பவ புராதனே சித்து பவத்தின ஜன விஸ்வாசியாயி ஜய பீரித்த ஸ்ரவணய கரண ஒபட்டது.